நாகிலும் நாட்டுகார் கரையுவான் ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் நீ என்னே மரிப்பிக்குவான். சப்ததியோளம் பரம்பிலே பரிசுத்த வாயு சுவசிச்சு கழிஞ்ச என்னே யந்திரக்கிடக்கையிலாக்கி நீ அவருடைய யந்திரங்கள் கொக்கை ஆகாரமாக்கி.